தான் கேசிருக்காவார காவார் சோதர் கேஹா சோகர் கேஹா ஜித்துபே சர்வ சமாலே வாஜே நாதானே கசங்கா கே தேவா பணஹாரே கேத்தே ராக பரிசோ கஹியன கேத்தே காபணஹாரே காவே தோ நோ போன பாணி பேசந்தர் காவே ராஜா தர்ம துவாரே காவே சேத் குபத் லிக ஜாண லிக லிக தரம் விசாரே காவே ஈஸ்வர பிரம்மா தேவி சோஹன் சுதா சுவாரே ਗਾਵੇ ਇੰਦਨ ਦਾਸਨ ਬੈਠੇ ਦੇਵਤਿਆਂ ਦਰਨਾਲੇ ਗਾਵੇ ਸਿੱਧ ਸਮਾਧੀ ਅੰਦਰ ਗਾਵਨ ਸਾਧ ਵਿਚਾਰੇ ਗਾਵਨ ਜਤੇ ਸਤੇ ਸੰਤੋਖੀ ਗਾਵੇ ਵੀਰ ਕਰਾਰੇ ਗਾਵਨ ਪੰਡਤ ਪੜਨ ਰੱਖੇ ਸਰ ਜੁਗ ਜੁਗ ਵੇਦਾਨਾਲੇ ਗਾਵੇ ਮੋੜੀਆ ਮਨਮੋਹਨ ਸੁਰਗਾਮਾ ਛੁਪਾਇਆਲੇ ਗਾਵਨ ਰਤਨੋ ਪਾਏ ਤੇਰੇ ਅਰਥਰ ਤੀਰਥ ਨਾਲੇ

கர்மங் சர்வங்க தாத்தா சர்வங்க யாத்தா சர்வங்க பான சர்வங்க மான சர்வங்க பிராணங் சர்வங்க திராணங் சர்வங்க பகுத்தா சர்வங்க ஜோகுத்தா